0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் கே வி நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சதரின

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ஜி என் பாலசுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவஸ்தோத்ரா. இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் ஹர ஹர மகாதேவா, பிரசன்டட் பை மரகதம் மணி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.

0: நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 82. தேங்க்யூ.

ஜிஷ்டேபிர்நபதிர்வஜ்ராபாஹுசங்கே சமத்சு துர்வணிஸ்ப்ருதன்யோன் ஆ ந இந்திரோ ஹரிபிர்யாத்வச்சா அர்வாச்சீனோ வாசே ராதாசே ச திஷ்டா ஆதி வஜ்ரீ மகவா ஆவிரப்ஷீமை யஜ்ஞமனுனோ வாஜாசாதௌ.

அஸ்வினா தேஜா சாஜக்ஷு பிராணேன சரஸ்வதி வீரியம் வாசேந்திரோ பலேனேந்திராய ததுரிந்திரியம்.

0: அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 1 Dashati 5.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 1, Dashati 7. Thank you.
2: Om Ajuhodaha Vihamardayat Bhanyuhodaran Grihapadindadhidbham Idaspadenama Saratahavyam Saparyataya Jatam Bastyanat Chitra

0: நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 1 Dashati 10. Thank you.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 2 Dashati 7. Thank you.
2: Om Pantamalo Andhasa Indra Mabhipragayata Vishwasaham Shatakranam Manghishthanjarvihaninam Prava Indraya Madanam Haryashwaya Gayata சகாய சோம பாவ்ணே வயமுத்பாததிதர்த்தா இந்த்வாயந்த சகாயஹ கண்வாபுக்சேபிர்ஜரந்தே இந்த்ராய மத்வனேஷு தம்பரேஷ்டோ பந்தோ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikantha Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Brahma vicharanarasam bhavati nava iti sandeha.
3: Idanim adhikaranasya angani pradarshyante vishayaha samshayaha ityadi. Tatra vishayo bhavati kim parikshalokan karmachitan brahmano ியம் விஷயம் அஸ்மின் விஷயத்துவேன ஸ்தாபிதம் குதஹ இத்யுக்தே அஸ்மின் வாக்யே விசாரஹ கர்த்தவ்யஹ இதி ப்ரதிபாத்யதே இதி ப்ரதிபாத்யதே வா முமுக்ஷுணா விசார கர்த்தவ்யஹ சாஸ்திர விசார கர்த்தவியா இது அனேன வாக்கியன உச்சதே பரீட்சிய லோகான் கர்மச்சிதான் கஹ அர்த்தஹ கர்மணா ப்ராப்தும் சக்யாஹ கர்மச்சிதாஹ கர்மணா சம்பாத்யாஹ கர்மத்தினால கிடைக்கக்கூடியது கர்மச்சிதாஹ ஏ லோகாஹ லோகசப்தேன விஷயாஹ சர்வே கிரஹீதும் சக்யந்தே லோக்யதே இது லோகாஹ பிரதேச விசேஷஹ இத்யபி சம்பவதி சரீரம் இத்யபி பவதி ஏதோ இருக்கட்டும் எல்லாமே கர்மச்சிதந்தான் கர்மேண சஞ்சிதாஹ கர்மணா சஞ்சிதாஹ கர்மணா பிராப்தாக லோகா தான் லோகான் பரீட்சிய பிராமணோ நிர்வேதமாயாத் நிர்வேதோ நாம வைராக்கியம் வைராக்கியம் பிராப்னுயாத் இந்த லோகங்களே பரீட்சை பண்ணி வைராக்கியத்தை அடையணும் அப்படின்னா திருப்பி திருப்பி போறது வர்றது கிடைக்கிறது நிக்கிறதில்லை அதனால தத்திர பரீட்சா எதி கிரியதே தரி கிம் பவதி கர்மணா பிராப்தும் சக்கியம் பலம் ஏதாவதேவா இவ்வளவுதான் ஆத்தியந்திகம் ஸ்ரேய கர்மணா ந பவதி இது நிர்ணயம் பவதி
2: தரிஹி மாயாத் இத்யத்ர விதிலிங்கம்
3: விதிலிங்க விவக்ஷா நாஸ்தி தத்ர அர்த்த விவக்ஷா நாஸ்தி நிர்வேதம் சத்யம் பிராப்னுயாத் இத்யேவ வைராக்கியம் பிராப்தவ்யம் இது தோ விதாதும் ந சக்யதே
2: தரிஹி ஆயாயாத்
3: அது தோ சாந்தசம் இருக்கு உடனே இருக்கலாம் பார்க்கலாம் இச்சாயாம் அபி லிங் விதானாத் இருக்கு வியாக்கியானத்துல அஸ்து வைராக்கியம் இச்சேத் நாஸ்தி அகிருத கிருதேன கிருதேன அகிருதஹ நாஸ்தி கிருதாத் அந்யத்ர வர்த்ததே இத்யாகிருதஹ அத்ர அகிருத சப்தஸ்ய மோக்ஷஹ இத்யர்த்தஹ அந்த மோக்ஷமானது கிருதேன ந பவதி கிருதேன கர்மணா ந பவதி கர்மத்தினால கர்மாக்கள் பண்றதுனால மட்டும் மோக்ஷத்தை அடைய முடியாது என்றது தீர்மானம் ஆயிடுத்து இந்த பரீட்சை பண்ணணும் பரீட்சை பண்ணி அந்த நிர்வேதம் வர்ற சமயத்துல இந்த விஷயம் தீர்மானம் ஆயிடுறது இந்த கிருதேன அகிருதஹ ந பவதி கிருதாத் அந்யத்ர வர்த்ததே இது அகிருதஹ மோக்ஷஹ அது ஏதோ ஒன்று பண்றதுனால கிடைக்கிறது இல்லை அதனால இத்துக்கே தத்துவஜானேன பிராப்தவியா மோக்ஷா தத்துவஜானேன பிராப்தவியா மோக்ஷா இது கிருத்வா சஹ மோக்ஷா கேவலம் கிருதேன கர்மனா நபவதி கர்ம வியர்த்தம் சொல்லலை அதனால மட்டும் வராது அப்ப என்ன பண்ணணும் தரிஹிக்கும் கேன பவதி மோக்ஷா கேன பவதி இத்துக்கே விஜயானேன பிரம்ம விஜயானேன பவதி சொல்லணும் அதுக்காக என்ன பண்ணணும் தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே தத் விஜயானார்த்தம் குரும் அபிகச்சேத் கதம் அபிகச்சேத் சமிப்பாணிஹி சமிப்பாணிஹி சன் அபிகச்சேத் அதுக்கு ஒரு ஆச்சாரம் வச்சிருக்கு சமிப்பாணிஹி கீதம் குரும் இத்தியத்திர குரோர் விசேஷணம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் பிரம்மணி நிஷ்டா யஸ்ய சஹ பிரம்மனிஷ்ட தம் ஸ்ரோத்ரியா இத்துக்கே சாஸ்திர சம்பிரதாய அனுசாரேண அர்த்தம் அவகதவான் சாமானிய சிஷ்டமரியாதாம் யஹ அனுசரதி தாதிருஷஹ இத்தியவம் ரீத்யா சிஷ்டஹ சிஷ்டஹ இது ஸ்வீக்ரியதாம் சாஸ்திரார்த்த உபதேசன சமர்த்தஹ இத்தியதத் சர்வம் குரும் இத்தியனேன கிரஹீதம் குரு இத்தியுக்தே சாஸ்திரார்த்த உபதேச சமர்த்தஹ கோ குரு இது பிருஷ்ட்வா சங்கர பகவத்பாதைஹி கிருதா பிரஷ்னோத்தர மாலிகா இது அஸ்தி அதிகத தத்வஹ சிஷ்யஹிதாய உத்யத சததம் இது குரு இத்தியஸ்ய வியாக்கியானம் வியாக்கியான லக்ஷணம் ரெண்டு தளம் போட்டு பண்ணியிருக்காரு லக்ஷணம் அதிகத தத்துவ சிஷ்யஹிதாய உத்யத சததம் விஷயம் தெரிஞ்சவர் அர்த்தம் அதிகத தத்துவ இல்லையா அதிகதம் தத்துவம் ஏன சா சிஷ்யஹிதாய உத்தியமம் பண்றது இல்லைன்னு குருன்னு சொல்ல முடியாது அதிகத தத்துவ அவ்வளவுதான் சிஷ்யஹிதாய மகான் உத்தியமாக வர்றது விஷயம் தெரியாதுன்னு அதுவும் வேணாம் இல்லையா அவ ரெண்டு தளம் തദ്വിജ്ഞാനാർത്ഥം സ ഗുരുമേവാഭിഗച്ഛേ എന്ന് ശ്രുതിയിൽ ഇരുക്ക്. തനി ഗുരുപഗമനം വിധീയതേ, ഗുരു ഉപഗമനം വിധീയതേ. ഇതം ച ഗുരു ഉപഗമനം കിമർത്ഥം ഇത്യുക്തി അദൃഷ്ടാർത്ഥം എന്ന് ചൊല്ല മുടിയാത്. ദൃഷ്ടേ സംഭവത്തി അദൃഷ്ടകൽപ്പന അന്യായ. ആ ഗുരു കിട്ടു പോണതായിരുന്നാൽ നമുക്ക് ഇതൊരു അനുഗ്രഹം കിടക്കും പോറും. അപ്പടിയില്ല, ഗുരുഗമനം ശ്രുത്യാ വിധീയമാനം സത് ദൃഷ്ടം കിമപ്പി ദ്വാരം അപേക്ഷതേ. ദൃഷ്ടം ദ്വാരം അപേക്ഷീവ തത് ഫലായ പ്രകല്പതേ. ഇപ്പിടി വിഷയം തെരിഞ്ഞ് തത്വം തെരിഞ്ഞവനാ ഇരിക്കൂടിയ ഗുരു കിട്ടു പോണം ശ്രുതി ചൊല്ലത് എതിനാള്? കിമർത്ഥം തത്ര ഗത്വാ കിം കർത്തവ്യം? ഏം ഭക്തിയാ പ്രണാമ കർത്തവ്യ ഇതി ന കർത്തവ്യം ഇതി നോക്തം. തദർത്ഥം ഇതി ന അദൃഷ്ടാർത്ഥം ചൊല്ലല. കുതഃ ദൃഷ്ടേ സംഭവതി അദൃഷ്ടകൽപ്പന അന്യായ്യ. തരി അസ്മാകം വിചാരോ ഭവതി കിമർത്ഥം ഗുരുപഗമനം വിധീയതേ ഇതി. തദ് വിജ്ഞാനാർത്ഥം ഇതി സ്പഷ്ടമുക്തം. തരി ഗുരുപഗമനേന വിജ്ഞാനം ഭവതി ഇതി ജ്ഞായതേ. കഥം ഭവതി? അധ്യയനേന ഇതി. അന്യഥാ കഥം? ഇവിടെ കൈവച്ച വരുമോ? വരാതില്ല. തരി വിചാര കർത്തവ്യ. കീദൃശ വിചാര ഇത്യുക്തെ സ്വതന്ത്രോ വിചാരോ ന സ്വതന്ത്ര വിചാരസ്തു ന ഫലം ജനയതി. ഇത സ്വതന്ത്രമാ ഏത് എപ്പിടി യോജിക്കണം തരിയാതില്ലയോ? ഏതോ ഒന്ന് മനസ്സിൽ വരും, അത് അപ്പിടിതാ നനച്ചിട്ട് മേലെ മേലെ പോയിട്ടുണ്ടാ ശരിയാ വരാത്. അത തദ്വിജ്ഞാനാർത്ഥം സഹ തദ്വിജ്ഞാനവന്തം ഗുരും അഭിഗച്ഛേത്. കിമർത്ഥം അഭിഗച്ഛേത്? വിചാരാർത്ഥം. ഇത്യേവം രീത്യാ മുമുക്ഷുണ ശാസ്ത്രവിചാര കർത്തവ്യ ഇത്യേതത് പ്രതിപാദകം ഇതം വാക്യം. തർഹി ഇതം വാക്യം വിഷയ. ഇതം വാക്യം ഏതത് പരം വ നവാ ഇതി വിചാരഹ. ഇതാനിം ഏതത് വാക്യം വിഷയീകൃത്യ സന്ദേഹ കർത്തവ്യ. എന്നാ ഇത് മുതൽ അധികരണം വന്ന് ശാസ്ത്രവിചാരഹ കർത്തവ്യ. ശാസ്ത്രം ആരംഭണീയം എന്നുള്ളത് തന്നെ. അപ്പൊ അതിൽ എപ്പടി സന്ദേഹം എടുക്കണം? ശാസ്ത്രം ആരംഭണീയം നവാ എന്ന് സന്ദേഹം. ഇന്ന് സന്ദേഹം ഉങ്ങൾക്ക് എന്ത വാക്യത്തെ വെച്ചിട്ട് വന്നത്? ഇന്ന വാക്യത്തെ വെച്ചിട്ട് ഇതി. അതിനാൽ ഇതം വാക്യം വിഷയ. തദ്വിജ്ഞാനാർത്ഥം ഗുരും അഭിഗച്ഛേത് ഇത്യസ്തി. തദ്വിജ്ഞാനാർത്ഥം ഇത്യുക്തെ വിജ്ഞാനാർത്ഥം തദ്വിജ്ഞാനം നമ്മ ബ്രഹ്മവിജ്ഞാനം. തച്ഛബ്ദേന ബ്രഹ്മ സ്വീകർത്തവ്യം. ബ്രഹ്മ വിചാര്യ വിജ്ഞാതവ്യം കിഞ്ചിത് ഭവതി വാ നവാ. ബ്രഹ്മ ഇത്യം പദാർത്ഥ വിചാര്യ വിജ്ഞാതവ്യം വാ നവാ. വിചാരം പണ്ണിണ്ട് തെരി വേണ്ടിയ ഒരു പദാർത്ഥമാ ഇല്ല ഇല്ല എന്ന് വന്നിട്ട് വെച്ചോ. അവിടെ ഇല്ല ഇത് പൂർവപക്ഷ കർത്തവ്യ. ബ്രഹ്മ വിചാര്യ നമ്മളാല ചൊല്ലുവാറില്ലയോ? എല്ലാം വലിയ വലിയ വിഷയം. വിചാരം പണി നമ്മളുടെ ബുദ്ധി എതുക്ക് ഉപയോഗമേ ഇല്ല. നമ്മളെ വിചാരം പണി ഏതാവത്ത് തരുമോ? ഒന്നും തെളിച്ചേക്ക മുടിയാതെ പരമേശ്വരന്റെ അനുഗ്രഹം മറ്റും തന്നെ ചൊല്ലുവല്ല. അതുതന്നെ പൂർവപക്ഷം. അത് സിദ്ധാന്തം ഇല്ല. അത് പരമേശ്വരന്റെ അനുഗ്രഹം വേണ്ടാന്ന് ചൊല്ലല. ചുമ്മാ ഇരുന്നാ വരും നിനക്ക് കൂടാതെ അനുഷ്ഠാനത്തിനാലും മറ്റും വരാതെ. ഇത്യുക്തെ താദൃശം മോക്ഷാർത്ഥം യാദൃശ അനുഗ്രഹ അപേക്ഷത സത്വ അനുഷ്ഠാനേന കേവലേന ന ഭവതി കിഞ്ചിത് കശ്ചിത് അനുഗ്രഹസ്തു ഭവതി. അപ്പോ യദി ഏവം ബ്രഹ്മ വിചാര്യ അവഗന്തും ശക്യം വസ്തു ന ഭവതി തർഹി ശ്രുത്യാ വിധീയമാനം ഗുരുപഗമനം കിമർത്ഥം ഇത്യുക്തെ ഗുരോഹ അനുഗ്രഹാർത്ഥം അവത അദൃഷ്ടാർത്ഥം. ഉനക്ക് മുമുക്ഷ ഇരുക്ക. മുമുക്ഷ ഇരിക്കുന്ന ഈശ്വരാരാധന മാത്രേണ ന ഭവതി. ഒരു ഗുരു കിട്ടുപോയി പ്രണാമം കൂടെ പണ്ണം. ശരി, പണ്ണിയാച്ചനെ പോയിച്ചില്ലേ അവളതാ. ഇതി പൂർവപക്ഷോ ഇതി ബ്രഹ്മ വിചാര്യ നിർണയതും അശക്യം വസ്തു തർഹി ശ്രുത്യാ വിധീയമാനം ഗുരുപഗമനം അദൃഷ്ടാർത്ഥം ഇതി ഭവിഷ്യതി. അത് എവളു മഹാനായിരുന്നാലും വിചാരം പണ്ണ മുടിയാത് അപ്പരപ്പെട്ട സ്വരൂപം ബ്രഹ്മത്തിനുടേത്. ബ്രഹ്മണ സ്വരൂപം താദൃശം വർത്തതേ യത് വിചാര്യ നിർണയതും മനുഷ്യേണ നൈവ ശക്യതേ. കിമർത്ഥം വിചാരേണ ഇതി
2: വിജ്ഞാനാർത്ഥം ഗുരു അഭിഗച്ഛേത് ഇത്യുക്തോ തത്ര അദൃഷ്ടഫലേന.
3: ആ അദൃഷ്ടം പ്രാപ്തമിതി ഗുരോ പ്രണാമേന കിഞ്ചിത് അദൃഷ്ടം ഭവതി. അന്ത അദൃഷ്ടം കൂടെ ഉനക്ക് തേവപ്പെടുന്നത് ഏതാവാനേവ ശാസ്ത്രാർത്ഥ സ്യാത്. വാക്യാർത്ഥ വിചാരസ്തു അതെല്ലാം ഉപയോഗം ഇരിക്കും ചൊല്ല മുടിയാതെ. അതിനാല് ഒന്നും പ്രയോജനമില്ല എന്നർത്ഥം വരും. ബ്രഹ്മ വിചാരാർഹം ഭവതി നവാന്ന് മുതൽ തീരുമാനമാണ്. ഏത് വിചാരാർഹം സ്യാ തർഹി തദ് വിചാരാർത്ഥം ഇത്യുക്തെ തദ് വിചാരാർത്ഥമേവ ഗുരുമഭിഗച്ഛേത് ഇത്യർത്ഥോ ലഭ്യത. യദി വിചാരാർഹം നഭവതി തരി അദൃഷ്ടാർത്ഥം ഗുരുമഭിഗച്ഛേത്. ഗുരുമഭിഗച്ഛേന്ന് ഇരിക്ക ശ്രുതിയിൽ ഇരിക്ക, നമ്മൾ ഒത്തുക്കുറോ. ഗുരുമഭിഗച്ഛേത് ഇത്യസ്തി താവതേ ഖലു വിചാരാർത്ഥം ഇത് ശ്രുത്യാ നോക്തം.
2: പൂർവപക്ഷസ്തു
3: പശ്യതു പൂർവപക്ഷസ്തു കഥം ക്രിയതേ.
2: ബ്രഹ്മ ന വിചാരയോഗ്യം ഭവതി തത്ര സന്ദേഹാഭാവാത്.
3: അത് രണ്ട് കാരണങ്ങൾ. ഒന്ന് സന്ദേഹാഭാവാത്. ബ്രഹ്മണി സന്ദേഹ ഏവ നാസ്തി సందేహం కథం ఇది కథం సందేహం
2: కథం సందేహభావ అయమాత్మా బ్రహ్మ ఇది శృతి అహమితి ప్రత్యయేన ప్రత్యక్ష సిద్ధమేవ ఆత్మానం బ్రహ్మ ఇత్యుపదిశతి.
3: అహమితి ప్రత్యయేన అత్ర అయమితి ప్రత్యయేన ఇరుకు ఏదో ఇరుకట్టు అహమితి నల్లా ఇరుకు పాఠం అహం ఇది ఏదు అయం ఆత్మా బ్రహ్మ శృతి బ్రహ్మ ఏదో కేకవే ఉండ అయం ఆత్మా బ్రహ్మ ఇరుకు ఇంద ఆత్మా ఇంద ఆత్మా ఎంత ఆత్మా అహం తెలియకూడియ ఒక ఆత్మా ఇరుకు అదిదాం బ్రహ్మం అవ్వదాం.
2: తతః కుతోత్ర సందేహ కళంక ప్రసంగః
3: కుతః అత్ర సందేహ కళంక అదెల్లాం ఎదుకు సందేహమే వరవేండ ప్రత్యక్ష సిద్ధం ఇదం బ్రహ్మస్వరూపం అయమేవ ఆత్మ అహం అహం ఇది అను ప్రత్యక్షం ఎల్లోరుకం ఇరుకు ఇల్లయా అహం తెలియా అంద ఫీలింగే కిడయాదు నిర్తం వెరుం ఇరుకుమా ఒక ప్రాణియే ఇల్ల అంద మాదిరి అదనాల తదేవ బ్రహ్మ ఇది శృతిర్ వదతి.
2: కించ విచారస్య ఫలం హి తద్ విషయ జ్ఞానం జ్ఞానం చ జ్ఞేయ పరిచ్ఛేదః వేదాంత విచారజన్యం జ్ఞానం బ్రహ్మ పరిచ్ఛినత్తి నవా యది పరిచ్ఛినత్తి తదా తస్య పరిచ్ఛేదాతీత తత్వభంగ ప్రసంగః యది న పరిచ్ఛినత్తి బ్రహ్మ తదా యథావన్ న ప్రకాశేత.
3: ఇదని ఎన్న చెప్పురాన చెప్రే ప్రథమతః మయా ఉక్తం ఖలు అంద విషయం వరది బ్రహ్మతే విచారికవే ముడియాదు అప్పర్పట్ట స్వరూపం అదకి ఇరుకు ఏనా విచారం ఎదుకా పండ్రదు విచారస్య ఫలం హి తద్ విషయ జ్ఞానం விசாரிய விஷயசிய நிர்ணயாத்மக ஞானம் பவதி அதுல எப்படியெல்லாம் அந்த வஸ்து இருக்கோ அப்படியெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அது பூர்ணமாக தெரிஞ்சுக்க முடியும்னா சரி விசாரம் பண்ணலாம். ஞானம் சேய பரிச்சேதா ஞேய பரிச்சேதம் நம்ம ஞேய விஷயக அப்பிராமணிய அநாஸ்கந்தித நிர்ணய அதுக்கு பரிச்சேதம்னு பேர் இது கிரந்தங்கள்ல பிரதம பரிச்சேதம் தித்திய பரிச்சேதம் போட்டுறாங்க இல்லையா பரிச்சித்தியதே அனேன இது பரிச்சேதா தத் விஷயக நிர்ணய கிரியதே அர்த்தம் பிரத்யக்ஷ பரிச்சேத பிரத்யக்ஷ பிரமாணத்தை பத்தி எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது அந்த நிர்ணயத்தை சொல்லக்கூடிய இடம்னு அர்த்தம். சரி பரிச்சேதம் நம்ம நிர்ணய ஞானம் சேய விஷயக நிர்ணய இதுதான் ஞானம் ஞானம் சொல்றது. அப்புறம் வேதாந்த
2: வேதாந்த விசார ஜன்யம் ஞானம் பிரம்ம பரிச்சினத்தினவா
3: பிரம்மா பரிச்சினத்தினவா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நீ சொல்ற வேதாந்த விசாரம் இருக்க அதனால உனக்கு வரக்கூடிய ஞானம் அந்த ஞானம் பிரம்மத்தை விஷயமாக்கி தானே வரணும் பிரம்ம விஷயகம் ஞானம் உற்பத்தின்னு சொல்லணும். பிரம்ம விஷயீகரோதி வானவா சமயக் விஷயீகரோதி வானவா ஏதோ ஒரு விதமா விஷயம் விஷயீகரோதி இதானிமே அஸ்தி ஏதோ ஒன்று பிரம்மஸ்வரூபம் இப்ப இருக்கு இல்லையா தெரியும் பரிபூர்ண ரூபேண பிரம்மஸ்வரூபம் விஷயீகரோதி வானவா தது பரிச்சினத்தி வானவா இத்தே விஷயீகரோதி அர்த்தம் ஸ்தாபயது. விசாரத்தினால உனக்கு வரக்கூடிய ஜானம் விசாரஜன்யம் ஞானம் பிரம்ம பிரம்ம இது த்விதியா பிரம்மத்தை பரிச்சினத்தி விஷயீகரோதி நவா ஏவம் யாதிருஷ விசேஷண விசிஷ்டம் வர்த்ததே யாதிருஷ யாதிருஷ விசேஷண விசிஷ்டம் பிரம்ம தாதிருஷ தாதிருஷைர் விசேஷணை யதா புருதோ வித்யமான கடஹ அயம் கடஹ இது சம்யக் ஞாயதே கலு தத்வத் இதமித்தம் இது பிரம்மத்தை காண்பிக்குமா விசாரத்தினால தெரிஞ்சுக்க முடியுமா அந்த விசாரம் அதுக்கு உபயோகப்படுமா கேள்வி. எதி பரிச்சினத்தி ஆமா ஆசிரம் பரிச்சினத்தி அவசியம் இது உச்சதே பிரம்மம் என்றது பரிச்சேதாதீதமான ஒரு தத்துவம் ஸ்ருதி சொல்றது எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகான் இருக்கு தைத்திரியத்திலே இருக்கு நிறைய நிறைய ஸ்ருதிகள் இருக்கு ஒரு ஸ்ருதி நான் வாயில வந்து சொன்னேன் அவ்வளவுதான் ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே வாக்கு திரும்பி ஓடுறதுன்னு குடிக்க முடியாம மனசாசக மனசோட சேர்ந்து வாக்காலையும் மனசாலையும் ஒன்றும் பிடிக்க முடியல ததாவிதம் ஸ்வரூபம் தஸ்ய வர்த்ததே இது பிரம்ம விஷய ஸ்ருதிர் வததி எதோ எதிலிருந்து எதா இது பஞ்சமி எதா வாச்சக நிவர்த்தந்தே தத் போதயிதும் பிரவருத்தாக வாச்சக போதயிதும் அசமர்த்தா சத்திய வாச்சக ஸ்ரீலிங்கம் நிவர்த்தந்தே மனசா சகா இருக்கு அதனால என்ன தெரியறது பரிச்சேத அதீதம் அது வாக்கால சொல்ல முடியாது சொல்ல முடியும் தான் தானே ஒரு குரு ஏதாவது பண்ண முடியும் வாக்கால சொல்ல முடியாதுன்னு தெரியறது சரி பரிச்சேதாதீதம் தத்துவம் பரிச்சேத்தும் அசக்கியம் அதுக்கு மேல இருக்கிற தத்துவம் இது என்றது சொல்லக்கூடிய அந்த அது பாதிக்கும் விசாரேண சமயக் பவதா நிச்சேதம் சக்கியதே பிரம்மஸ்வரூபம் இது எது உச்சதே சரி பரிச்சேதாதீத தத்துவ பங்க பிரசங்க பரிச்சேதாதீதத்துவம் ஸ்ருத்யா உக்தம் தன்ன சாத்
2: யதி ந பரிச்சினத்தி
3: எதி நரிச்சினத்தி பிரம்ம किं विचारेण जायमानं ज्ञानं ब्रह्म यदि न परिच्छिन्नति விசாரத்தினால வரக்கூடிய ஞானம் பிரம்மத்தை பரிச்சேதிக்காது சொன்னால்
2: யதாவன்
3: ந பிரகாசதே பிரம்ம யாதுஷ விசேஷண விசிஷ்டம் அஸ்தி ததா நைவ பிரகாசதே தெளிவா புரிஞ்சுக்கவே முடியாது அப்ப தெளிவா புரிஞ்சுக்கவே முடியாதுன்னா இதுக்கு விசாரம் பண்ணணும்
2: அயம் இதி ஹி பரிச்சின்னா கடாதிஹி அவகம்யதே
3: கடாதிஹி கதம் அவகம்யதே அயம் கடஹா இதுதான் கடம் அப்படி வெளியில படிச்சுட்டு தெரியறது இல்லையா அப்படி அதுதான் பரிச்சேதம் சொன்னா அந்த மாதிரி பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதுன்னு
2: சொல்லலாம் பிரம்ம
3: விஷயம் ஞானம் வரதுக்கு வாய்ப்பே
4: இல்லை
3: தரி விசாரோ வியர்த்தா தரி அதிருஷ்டார்த்தமே குரு சகாசே கந்தவியம்
2: ததாபி பிரயோஜனம் ச ந கிஞ்சித் பஷ்யாமஹ
3: இது அதாயிடுதோ ததாபி அது ஒரு வாக்கிய சைலி வேற விதமா இருக்கு ததாபி பிரயோஜனம் ச ந கிஞ்சித் பஷ்யாமஹ இப்போ முடியாதுன்னு சொல்லியாச்சு அது மட்டும் இல்ல ததாபி ததாபி இத்தியசிய அர்த்த கதம் உத்தா கதஞ்சித் பரிச்சேத்தும் சக்கியதே இது உச்சதே செய்தபி அதனால பிரயோஜனம் இல்ல பிரயோஜனம் சென்ன கிஞ்சித் பசியாமா பிரம்ம விஷயக நிச்சயாத்மக ஜானேன கிமபி பிரயோஜனம் ந பசியாமா முக்தி பிரயோஜனம்
2: பிரயோஜனம்
3: மோட்சம் தானே பிரயோஜனம் ஏன் இல்லைன்னு சொல்றேன் கேட்டா கண்டனம் பண்றார் ந முக்தி பிரயோஜனம் முக்தி தான் பிரயோஜனம் சொல்லணும் சொல்றதா இருந்தால் தத் வக்தும் ந சக்யதே ந முக்தி பிரயோஜனம்
2: அநாதி சித்தஸ்ய சம்சாரஸ்ய துரபன்னவத்வாத்
3: அநாதிஹி அயம் சம்சாரஹ யஹ அநாதிஹி பாவ பதார்த்தஹ சஹ நிவர்த்ததே தார்க்கிக சொல்றார் அநாதிஹி பாவ பதார்த்தஹ நைவ நிவர்த்ததே எதற்கு அப்ப இந்த சம்சார பிரவாகமானது அநாதி தானே அது அப்படியே போயிடும் ததைவ அஸ்தங்கச்சதி இது ஆலோசித்துமே ந சக்யதே அநாதி சித்த சம்சாரஸ்ய துரபன்னவத்வா அது என்னர்த்தம் துரபன்னவம் அபன்னவோ நாம நிஷேத அபன்னுதின்னு ஒரு அலங்காரம் இருக்கு அலங்காரிகான அபன்னவா நாம நிஷேத நிஷேதான்னு அர்த்தம் துரபன்னவ துர்நிஷே அபன்னூயதே அபன்னவா கர்ம விற்பத்தி சொல்லணும் துரபன்னவா இத்துக்கே கேன அபன்னோதும் சக்கியா இத்துக்கே அபன்னோதும் அசக்கியான் அர்த்தம் ததா வேணும் ததா அபேட்சதே நிஷேத்தும் அசக்கிய சம்சாரத்தை துர்நிவாரியர்த்தம் துர்நிவாரண துர்நிவாரிய அப்படின்னு சொல்லலாம் தரி சம்சார நிவர்த்தி கதாச்சித் பவதி இது பிரத்யாஷா ஏவ ந கர்த்தவ்யா இது
4: தரி அத்ர குருநிகடே கமனம் தத் கிமர்த்தம்
2: விசாரேண பிரம்மா
3: மோக்ஷார்த்தம் இது வக்தும் ந சக்யதே தரி ஏதஸ்மின் பக்ஷே ஸ்தித்வா மோக்ஷார்த்தம் இப்படி வக்தும் ந சக்யதே ஏதோ கதஞ்சித் மோக்ஷா பிரயோஜனம் ந பவதி இத்யேவ இதானி ததானி அது சொல்ற சமயத்தில் இது யோசிச்சுன்னு சொல்லல இதானி கிம் உச்சதே இதம் ததபி ததோப்பி உபரி உச்சதே
4: இதானி
3: எவம் தரி மோக்ஷார்த்தம் குரும் அபிகச்சேத் இத்யபி ந வக்தும் சக்யதே குரோஹ சமீப கமனேன கிஞ்சித் புண்ணியம் பவேத் தேன கிஞ்சித் ஞானம் பவேத் தேன இகைவ கஷ்டித் உபயோகா சம்சாராந்தர்கத ஏவ கஷ்டன உபயோகா தன்னிர்ணயசிரயோஜனம் ததா நாஸ்தி சந்தேகோ பவதி இது வக்ஷ்யதே ததா விஷயத்துவம் சம்பவதி ஏவம் பிரயோஜனம் ச பவதி சம்சார நிவர்த்தி ரூபம் பிரயோஜனம் பவத்யேவ
4: இது பூர்வபக்ஷன உக்தம் கிள அயம் ஆத்மா அஹம் பிரம்ம இத்யனேன பிரத்யக்ஷ பிரமாண சமிஜ்ஞாதும் சக்யதே இதி தர்ஹி விசாரேண இதம் ந பரிச்சினத்தி இது உக்தம் தத் கதம் சம்பவதி
3: கிம்
4: இதுக்கே எதி பரிச்சினத்தி ததா தஸ்ய
3: ததேவ ததே ததே ததேவ பிரத்யக்ஷ பிரமாணேன எது அவகந்தும் சக்யதே ததேவ பிரம்மா ததபேட்சையா பிரம்மா அந்யத் கிமபி நாஸ்தி இது காக்கோட்டி இதெல்லாம் நடுவில் சேர்க்கணும், அப்பதான் நமக்கு கரெக்டா அது வரும். அது இல்லாம சொன்னேன், அதனாலதான் அது மத்திய கிம் யோஜனீயம் இத்தியுக்தே ததா நாஸ்தி போஹ ஸ்ருதிஸ்து பிரத்யக்ஷாத்ய அகோச்சரம் இத்தியுக்தே அகம் இது சாமான்யதா மனசா அவகந்தும் அசக்கியம் கிஞ்சித் ஸ்வரூபம் பிரம்மா இது பிரதர்ஷயதி. அகம் இது யாவது அவகமியதே தாவன் மாத்திரம் ந ததபேட்சியா உத்கிருஷ்டம் லோகாதீதம் கிஞ்சித் வஸ்து பிரம்மா பிரம்மா இது ஸ்ருதி வாக்கியை அவகமியதே தஸ்மாத் பிரத்யக்ஷாதி பிரமாணேன தத் பரிச்சேத்தும் நசக்கியதே ததர்த்தம் சுத்தியர்த்த விசாரா கர்த்தவியா இது எதி உச்சதே ததானே ததுபரி கந்தவியம் இத்தியுக்தே பவதாய உக்தம் கலு இதானி லோகாதீதம் இது தரி விசாரேணாபி கிம் அத்த எத் கிமபி அவகந்தும் சக்கியதே தத் பிரத்யக்ஷேன யாவது அவகந்தும் சக்கியதே தாவதேவ தேன எத் பிரயோஜனம் பவதி தாவதேவ பிரயோஜனம் எத் கிஞ்சித் சம்சாராந்தர்கதம் பிரயோஜனம் அஸ்தி வா ஸ்வீக்ரியதாம். சம்சார நிவர்த்தி இப்படி அப்பேறப்பட்ட பிரயோஜனத்துக்கு ஒண்ணும் இங்க இது கிடையாது. ததா ஆனேதவே
2: அதீதத்வம் பிரம்மா இத்யுக்தம் தரிஹி யதி
3: பரிச்சினம் அதீதம் பிரம்மா
2: அதீதம் பிரம்மா தரிஹி தஸ்ய பங்கஹ ஜாயதே பரிச்சினம் யதி யதா தத் பரிச்சினதி தரிஹி தஸ்ய பங்கஹ ஜாயதே
3: கிம் சம்சார சம்சார அதீதத்வ அதீத பங்கஹ பங்கஹ பவதி அதேவ பரிச்சேதும் ந சக்யதே இத்யேவ ஏதோ சில ஏதோ ஒரு ரூபத்துல பிரத்யக்ஷத்தினால தெரியுது தாவதேவ பரிச்சேத்தும் ந சக்யதே இத்யுக்தே ச பரிபூர்ண ரூபேண பரிச்சேத்தும் ந சக்யதே இதி இதி கலு அர்த்தஹ பரிச்சேத்தும் ந சக்யதே இத்யஸ்ய அர்த்தக பரிபூர்ண ரூபேண யாதிருஷம் பிரம்மஸ்வரூபம் தத் ததைவ பரிச்சேத்தும் ந சக்யதே கிஞ்சித் அவகந்தும் சக்யதே பிரத்யக்ஷாதினா யாவது ஸ்வபாவதஹ அவகம்யதே தாவதேவ அஸ்து தாவதேவ அஸ்து ததபேக்ஷையா ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப யோசிச்சு ஒண்ணும் கிடைக்க போறதுல இது அர்த்தா
2: இது அயமாத்மா பிரம்ம இத்தியாதி ஸ்ருதி அமும் ஏவ அகங்கார பத்தம் சம்சாரினம் பிரம்ம இத்யபிதத்தே தத ஏவ சந்தேக.
3: இப்போ இதானி சித்தாந்தி வததி தயா கிமுக்தம் சந்தேக ஏவ ந பவதி பிரம்மணி சந்தேக ஏவ ந பவதி இத்யுக்தம் ததா ந சந்தேக பவதி எது உதாஹிருதம் தயா வாக்கியம் அயமாத்மா பிரம்ம இது ஸ்ருதி உதாஹிருதா கலு சா ஸ்ருதி கிங் கரோதி இது வததி
2: அமும்
3: அமுமேவ அமுமேவ அஹங்காராவபத்தம் அஹங்காரபத்தம் அஹங்காரோ நம அஹம் இது அனுபவ அதனால எவ்வளவு தெரியறதோ அதுதான் பிரம்மஸ்வரூபம். சம்சாரிணம் பிரம்ம இத்யபிதத்தே அஹம் இது பிரதீயமான பதார்த்தக சம்சாரி ஜீவ ததேவ பிரம்ம இது கிள வததி அமுமேவ அகங்கார பத்தம் சம்சாரிணம் பிரம்மா இத்யபிதத்தே சம்சாரிணம் பிரம்ம வததி சம்சாரி ஏவ பிரம்மா இது கிள சா ஸ்ருதிர் வததி தாவதாயவ அஸ்மாகம் சந்தேகோ ஜாயதே. அப்படி எதுக்க முடியுமா? முடியலையே. தேனைவ சந்தேகோ பவதி இது ப்ரூமா அதனாலேயே நமக்கு சந்தேகம் வரும். கதம் இது பசுது
2: நிரஸ்த சமஸ்தோப்ளவ கலங்க நிர நிரதிசய ஞானானந்த
3: ஒரு விசேஷம் அது நிரஸ்தோப நிரஸ்த சமஸ்தோபப்ளவ கலங்கத்வம்
2: நிரதிசய ஞானானந்தாதி சக்தி மகிமா அதிசயவத்துவம்
3: இது தத் உபயம் யோஜயித்வா ஏகா சமாசக்ருதா நிரஸ்த சமஸ்தோப ப்ளவ கலங்க சங்க கலங்க நிரஸ்த சமஸ்த உபப்ளவ கலங்க யஸ்மாத் தத் நிரஸ்த சமஸ்தோப ப்ளவ கலங்கம் தோஷ நிர்தோஷம் இத்யர்த்த தாவதேவ நிர்தோஷம் ஏவம் நிரதிசய ஞானா ஞானானந்தாதி சக்தி மகிமாதிசயவத் நிரதிசயா நிரதிசயா யஹ மஹிமா நிரதிசயோ நிரதிசயோ யஹ மஹிமா மஹிம சப்த புல்லிங்கே நிரதிசயா ஞானானந்தாதி சக்தி மஹிமா த ஏதாதிருஷம் ஸ்வரூபம் கலு பிரம்மா பிரம்மா இத்யுச்சதே தரிஹி ததேவ உக்தம் நிரஸ்த சமஸ்தோபப்ளவ கலங்க நிரதிசய ஞானானந்தாதி சக்தி மஹிமாதிசயவத்வம் ஹி பிரம்மத்வம் இதமேவ பிரம்மத்வம் இத்யுக்தே சகண்ட தர்ம கிம் நாம ஜீவத்வம் இது அக்ரே வக்ஷ்யதே
2: அநாதி அஜ்ஞான வாசனா வஷ்டம்ப விஜ்ரம்பித விசித்திர கர்ம
3: ஃபலோ ஃபல போகானுகுண
2: போகானுகுண
3: பஹுசரீர பிரவேச நிர்கம
2: வியாபார
3: పరవశ
2: నిస్సీమ తాప సహిష్ణుత్వం హి జీవత్వం.
3: పురియదా? పశ్యతు
2: అనాది అజ్ఞాన
3: వాసన అనాదియాన అజ్ఞానం అనాదియాన అజ్ఞానం అనాదియాన వాసనై ఇది రెండు. వాసనైన సంస్కారం పూర్వానుభవత్తినాల వరకుడి సంస్కారం వాసన అని పేరు. అవష్టంభం సహితం నర్థం అదనాల తస్య అదనుడే என்ன சொல்றது இஃபெக்ட் சொல்றது இல்லையா தசிய அதனுடைய பிரபாவத்தினால அனாதி அஜானத்தினுடைய அனாதி வாசனையுடைய பிரபாவத்தினால வரக்கூடிய விஜிருபிதமான விசித்திர கர்மபல போக அனுகுண விசித்திரமான கர்மபல போகங்கள் போகாக பவந்தி ததனுகுண பகுசரீர பிரவேசம் அது அதுக்கு தகுந்த மாதிரி பலவிதமான சரீரங்கள் கிடைக்கிறது போகிறது பிரவேச நிர்கம பிரவேச ஜனனம் நிர்கம மரணம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Veda Paataha, Rigveda Ghanapaataha.
2: Om Shri Gurubhyo Namaha.
3: Om அக்னிமீழ்நிமீழே புரோஹிதம் புரோஹிதமீழே அக்னிமீழே புரோஹிதம் ஈழே புரோஹிதம் புரோஹிதமீழ ஈழே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய யஜ்ஞஸ்ய புரோஹிதமீழ ஈழே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய புரோஹிதம் யஜ்ஞஸ்ய யஜ்ஞஸ்ய புரோஹிதம் புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் தேவம் யஜ்ஞஸ்ய புரோஹிதம் புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் புரோஹிதமிதி புரஹாஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் தேவம் யஜ்ஞஸ்ய யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் ரித்விஜம் தேவம் யஜ்ஞஸ்ய யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் தேவம் ரித்விஜம் ரித்விஜம் தேவம் தேவம் ரித்விஜம் ரித்விஜமித்ய ரித்விஜம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Harahara Mahadeva, presented by Maragadam Mandal. Thank you. Om Namah Shivaya.

0: நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Sukhtam 82. Thank you.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, தி ஃபாலோவிங் இஸ் சுக்ல யஜுர்வேதம் கான்மஷாக அத்தியாயம் 22.
2: अथ द्वाविंशोऽध्यायः. ॐ यद्देवा देवहेलानन्देवाः सश्चक्रुमा वयम्

0: ஜானோ ஹவிஷா ஷர்தாமானஹ புரந்தரோ கோத்ரபித்வஜ்ரா பாஹுராயாத் யக்ஞமுபானோ ஜுஷாணஹ ஜுஷாணோ பர்ஹிர் ஹரீவான் ந இந்திரஃ ப்ராச்சீனக்ஞே சீதத் ப்ரதிஷா பிருத்திவ்யாஹ உரு பிரதா பிரதாமானோ நம ஆதித்யை ரத்தம் வசூபிஸ் சஜோஷாஹ
1: இந்திரன் துரக்கவஷ்யோ தாவாமானா வ்ருஷாணையந்து ஜனாய.

அஸ்வினா தேஜசா சக்ஷுஃ ப்ராணேன சரஸ்வதி வீர்யம் வாசேந்திரோ பலேனேந்திராய ததுரிந்திரியம்.

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்

0: அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 1 Dashati 5. Thank you.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 2 Dashati 5.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 2 Dashati 7. Thank you.
2: Om Pantamalo Andhasa Indra Mabhipragayata Vishwasaham Shatakranam Manghishthanjarvihaninam Prava Indraya Madanam Haryashwaya Gayata சகாய சோம பாவ்னே வயமுத்பாத திதர்த்தா இந்திரத்வாயந்த சகாய கண்வா புக்சேபிர்ஜரந்தே இந்திராய மத்வனே சுதம் பரீஷ்டோ பந்தோனோ கிரஹ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Brahma Vicharanarasam Bhavati Nava Iti Sandeha.
3: இதானிம் அதிகரணஸ்ய அங்கானி பிரதர்ஷ்யந்தே விஷயஹ சம்சயஹ இத்யாதி. தத்ர விஷயோ பவதி கிம் பரீக்ஷ லோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்த்யக்ருதஃ க்ருதேன தத்விஜ்ஞானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் ப்ரஹ்மநிஷ்டம் இத்யாதி வாக்கியம் விஷயஹ இதி அஸ்தி. தஸ்ய அர்த்தஹ நோக்தஹ. இதம் முண்டகோபநிஷதி வித்யமானம் வாக்கியம். இதம் வாக்கியம் அத்ர அஸ்மின் அதிகரணே விஷயத்வேன ஸ்தாபிதம். குதஹ இத்யுக்தே அஸ்மின் வாக்கியே விசாரஹ கர்த்தவ்யஹ இதி ப்ரதிபாத்யதே இதி ப்ரதிபாத்யதே வா. முமுக்ஷுணா விசாரக்கர்த்தவ்யஹ சாஸ்திர விசாரக்கர்த்தவ்யஹ இதி இதம் வாக்கியம். அனேன வாக்கியேன உச்யதே பரீக்ஷ்ய லோகான் கர்மசிதான். கஹ அர்த்தஹ? கர்மணா ப்ராப்தும் சக்யாஹ கர்மசிதாஹ, கர்மணா சம்பாத்யாஹ, கர்மத்தினால கிடைக்கக்கூடியது. கர்மசிதாஹ ஏ லோகாஹ, லோகசப்தேன விஷயாஹ சர்வே கிரஹீதும் சக்யந்தே, லோக்யதே இது லோகஹ. பிரதேச விசேஷஹ இத்தியபி சம்பவதி, சரீரம் இத்தியபி பவதி. ஏதோ இருக்கட்டும், எல்லாமே கர்மசிதந்தான். கர்மேண சஞ்சிதாஹ கர்மணா சஞ்சிதாஹ கர்மணா ப்ராப்தாஹ லோகாஹ. தான் லோகான் பரீட்சிய பிராமணோ நிர்வேதமாயாத், நிர்வேதோ நாம வைராக்கியம், வைராக்கியம் பிராப்னுயாத், இந்த லோகங்களே பரீட்சை பண்ணி வைராக்கியத்தை அடையணும். அப்படின்னா திருப்பி திருப்பி போறது வர்றது கிடைக்கிறது நிக்கிறது இல்ல. அதனால தத்ர பரீட்சா எதி கிரியதே தரி கிம் பவதி கர்மணா பிராப்தும் சக்கியம் அலம் ஏதாவதேவா, இவ்வளவுதான். ஆத்தியந்திகம் ஸ்ரேயா கர்மணா நபவதி இது நிர்ணய பவதி.
2: தரி
3: விதிலிங்க விவக்ஷா நாஸ்தி, தத்ர அர்த்த விவக்ஷா நாஸ்தி. நிர்வேதம் சத்தியம் பிராப்னுயாத் இத்தியவ, வைராக்கியம் பிராப்தவ்யம் இது தான் விதாதும் ந சக்யதே. அது சாந்தசம் இருக்கு, அப்படிதான் இருக்கணும் பார்க்கணும். இச்சாயாம் அப்படி லிங் விதானாத் இருக்கு வியாக்கியானத்துல. அஸ்து வைராக்கியம் இச்சேத் நாஸ்தி அகிருத கிருதேன, கிருதேன அகிருத நாஸ்தி, கிருதாத் அந்யத்ர வர்த்ததே இத்தியகிருத. அத்த அகிருத சப்தசிய மோக்ஷா இத்தியர்த்த. அந்த மோக்ஷமானது கிருதேன நபவதி, கிருதேன கர்மணா நபவதி, கர்மத்தினால கர்மாக்கள் பண்றதுனால மட்டும் மோட்சத்தை அடைய முடியாது என்றது தீர்மானம் ஆயிடுத்து. இந்த பரீட்சை பண்ணணும், பரீட்சை பண்ணி அந்த நிர்வேதம் வர்ற சமயத்துல இந்த விஷயம் தீர்மானம் ஆயிடுறது. என்ன கிருதேன அகிருதா நபவதி, கிருதாது அந்யத்திர வர்த்ததே இது அகிருதா மோக்ஷா. அது ஏதோ ஒன்று பண்றதுனால கிடைக்கிறது இல்லை. அதனால இத்துக்கே தத்துவஜானேன பிராப்தவியா மோக்ஷா, தத்துவஜானேன பிராப்தவியா மோக்ஷா இது கிருத்வா சக மோக்ஷா கேவலம் கிருதேன கிருதேன கர்மணா நபவதி. கர்ம வியர்த்தம்னு சொல்லல, அதனால மட்டும் வராது. அப்ப என்ன பண்ணணும்? தரி கிம் கேன பவதி மோக்ஷா, கேன பவதி இத்துக்கே விஜயானேன, பிரம்ம விஜயானேன பவதி சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணணும்? தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே, தத் விஜயானார்த்தம் குரும் அபிகச்சேத், கதம் அபிகச்சேத் சமிப்பாணி சமிப்பாணி சன் அபிகச்சேத். அதுக்கு ஒரு ஆச்சாரம் வச்சிருக்கு, சமிப்பாணி கீதம் குரும் இத்தியத்திர குரோர் விசேஷணம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். பிரம்மணி நிஷ்டா எஸ்ய சக பிரம்மனிஷ்ட தம். ஸ்ரோத்ரியா இத்துக்தே சாஸ்திர சம்பிரதாயானுசாரேண அர்த்தம் அவகதவான், சாமானிய சிஷ்டமரியாதாம் யஹ அனுசரதி தாதிருஷஹ இத்தியவம் ரீத்யா சிஷ்டஹ, சிஷ்டஹ இது ஸ்வீக்ரியதாம் சாஸ்திரார்த்த உபதேசன சமர்த்தஹ இத்தியேதத் சர்வம் குரும் இத்தியனேன கிரஹீதம். குரு இத்துக்தே சாஸ்திரார்த்த உபதேச சமர்த்தஹ. கோ குரு இது பிருஷ்ட்வா சங்கர பகவத்பாதை கிருத பிரஷ்னோத்தர மாலிகா இது அஸ்தி. அதிகத தத்துவ சிஷ்யஹிதாய உத்யத சததம் இது குரு இத்தியஸ்ய வியாக்கியானம். வியாக்கியான லக்ஷணம் ரெண்டு தளம் போட்டு பண்ணியிருக்கார். லக்ஷணம் அதிகத தத்துவ சிஷ்யஹிதாய உத்யத சததம், விஷயம் தெரிஞ்சவர் அர்த்தம். அதிகத தத்துவ இல்லையா, அதிகதம் தத்துவம் ஏன சா சிஷ்யஹிதாய உத்தியமம் பண்றது இல்லைன்னு குருன்னு சொல்ல முடியாது. அதிகத தத்துவ அவ்வளவுதான், சிஷ்யஹிதாய மகான் உத்தியமாக வர்த்தது, விஷயம் தெரியாதுன்னு அதுவும் வேணாம் இல்லையா. அவ ரெண்டு தளம், തദ്വിജ്ഞാനാർത്ഥം സ ഗുരുമേവാഭിഗച്ഛ എന്ന് ശ്രുതിയിലിരുക്ക്. തരി ഗുരുപഗമനം വിധീയതേ, ഗുരു ഉപഗമനം വിധീയതേ. ഇതം ച ഗുരു ഉപഗമനം കിമർത്ഥം ഇത്യുക്തി അദൃഷ്ടാർത്ഥം എന്ന് ചൊല്ല മുടിയാത്. ദൃഷ്ടേ സംഭവത്തി അദൃഷ്ടകൽപ്പന അന്യായ. ആ ഗുരു കിട്ടു പോണതായിരുന്നാൽ നമുക്ക് ഇതൊരു അനുഗ്രഹം കിടക്കും പോറും. അപ്പടിയില്ല, ഗുരുഗമനം ശ്രുത്യാ വിധീയമാനം സത് ദൃഷ്ടം കിമപി ദ്വാരം അപേക്ഷത. ദൃഷ്ടം ദ്വാരം അപേക്ഷീവ തത് ഫലായ പ്രകൽപതേ. ഇപ്പിടി വിഷയം തെരിഞ്ഞ് തത്വം തെരിഞ്ഞവനാ ഇരിക്കൂടിയ ഗുരു കിട്ടു പോണം എന്ന് ശ്രുതി ചൊല്ലത് എതിനാല്? കിമർത്ഥം തത്ര ഗത്വാ കിം കിം കർത്തവ്യം? ഏവം ഭക്തിയാ പ്രണാമ കർത്തവ്യ ഇതി ന കർത്തവ്യം ഇതി നോക്തം. തദർത്ഥം ഇതി ന അദൃഷ്ടാർത്ഥം ചൊല്ലല. കുതഹ ദൃഷ്ടേ സംഭവതി അദൃഷ്ടകൽപ്പന അന്യായ്യ. തരി അസ്മാകം വിചാരോ ഭവതി കിമർത്ഥം ഗുരുപഗമനം വിധീയത ഇതി. തദ് വിജ്ഞാനാർത്ഥം ഇതി സ്പഷ്ടമുക്തം. തരി ഗുരുപഗമനേന വിജ്ഞാനം ഭവതി ഇതി ജ്ഞായതെ. കഥം ഭവതി? അധ്യയനേന ഇതി. അന്യഥാ കഥം? ഇവിടെ കൈവച്ച വരുമോ? വരാതില്ലേ. തരി വിചാര കർത്തവ്യ. കീദൃശ വിചാര? സ്വതന്ത്രോ വിചാരോ ന സ്വതന്ത്രവിചാരസ്തു ന ഫലം ജനയതി. ഇത സ്വതന്ത്രമാ എത് എപ്പിടി യോജിക്കണം തരിയാതില്ലയാ. ഏതോ ഒന്ന് മനസ്സിൽ വരും, അത് അപ്പിടിതാ നനച്ചിട്ട് ഇപ്പോ മേലെ മേലെ പോയിട്ടുണ്ടാ ശരിയാ വരാതെ. അത തദ്വിജ്ഞാനാർത്ഥം സഹ തദ്വിജ്ഞാനവന്തം ഗുരും അഭിഗച്ഛേത്. കിമർത്ഥം അഭിഗച്ഛേത്? വിചാരാർത്ഥം. ഇത്യേവം രീത്യ മുമുക്ഷുണ ശാസ്ത്രവിചാര കർത്തവ്യ ഇത്യേതത് പ്രതിപാദകം ഇതം വാക്യം. തർഹി ഇതം വാക്യം വിഷയ. ഇതം വാക്യം ഏതത് പരം വ നവാ ഇതി വിചാരഹ. ഇതാനിം ഏതത് വാക്യം വിഷയീകൃത്യ സന്ദേഹ കർത്തവ്യ. എന്ന ഇത് മുതൽ അധികരണം വന്ന് ശാസ്ത്രവിചാര കർത്തവ്യ. ശാസ്ത്രം ആരംഭണീയം എന്നുള്ളത് തന്നെ. അപ്പൊ അതിൽ എപ്പടി സന്ദേഹം എടുക്കണം? ശാസ്ത്രം ആരംഭണീയം നവാ എന്ന് സന്ദേഹം. ഇന്ന് സന്ദേഹം ഉങ്ങൾക്ക് എന്ത വാക്യത്തെ വെച്ചിട്ട് വന്നത്? ഇന്ന വാക്യത്തെ വെച്ചിട്ട് ഇതി. അതിനാൽ ഇതം വാക്യം വിഷയ. തദ്വിജ്ഞാനാർത്ഥം ഗുരും അഭിഗച്ഛേത് ഇത്യസ്തി. തദ്വിജ്ഞാനാർത്ഥം ഇത്യുക്തേ വിജ്ഞാനാർത്ഥം തദ്വിജ്ഞാനം നമ്മ ബ്രഹ്മവിജ്ഞാനം. തച്ഛബ്ദേന ബ്രഹ്മ സ്വീകർത്തവ്യം. ബ്രഹ്മ വിചാര്യ വിജ്ഞാതവ്യം കിഞ്ചിത് ഭവതി വാ നവ. ബ്രഹ്മ ഇത്യം പദാർത്ഥ വിചാര്യ വിജ്ഞാതവ്യം വാ നവ. വിചാരം പണ്ണിണ്ട് തെരിയ വേണ്ടിയ ഒരു പദാർത്ഥമാ ഇല്ല ഇല്ല എന്ന് വന്നിരുത്തു വെച്ചോ. അവിടെ ഇല്ലേ ഇത് പൂർവപക്ഷ കർത്തവ്യ. ബ്രഹ്മ വിചാര്യ നമ്മളാല് ചൊല്ലുവാറില്ല. എല്ലാം വലിയ വലിയ വിഷയം. വിചാരം പണി നമ്മളുടെ ബുദ്ധി എതുക്ക് ഉപയോഗമേ ഇല്ല. നമ്മളെ വിചാരം പണി ഏതാവത്തു തരുമോ ഒന്നും തിരിച്ചു മുടിയാതെ. പരമേശ്വരന്റെ അനുഗ്രഹം മറ്റും തന്നെ ചൊല്ലുവാറില്ല. അതുതന്നെ പൂർവപക്ഷം. അത് സിദ്ധാന്തം ഇല്ലാതെ പരമേശ്വരന്റെ അനുഗ്രഹം വേണ്ടെന്ന് ചൊല്ലല്ല. ചുമ്മാ ഇരുന്നാ വരും നിനക്ക് കൂടാതെ അനുഷ്ഠാനത്തിനാലും മറ്റും വരാതെ. ഇത്യുക്തി താദൃശം മോക്ഷാർത്ഥം യാദൃശ അനുഗ്രഹ അപേക്ഷത സത്വ അനുഷ്ഠാനേന കേവലേന ഭവതി കിഞ്ചിത് കശ്ചിത് അനുഗ്രഹസ്തു ഭവതി. അപ്പോ യദി ഏവം ബ്രഹ്മ വിചാര്യ അവഗന്തും ശക്യം വസ്തു നഭവതി തർഹി ശ്രുത്യാ വിധീയമാനം ഗുരുപഗമനം കിമർത്ഥം ഇത്യുക്തി ഗുരോഹ അനുഗ്രഹാർത്ഥം അവിടെ അദൃഷ്ടാർത്ഥം. ഉനക്ക് മുമുക്ഷ എടുക്ക. മുമുക്ഷ എടുക്കുന്ന ഈശ്വരാരാധന മാത്രേണ നഭവതി. ഒരു ഗുരു കിട്ടുപോയി പ്രണാമം കൂടെ പണ്ണം. ശരി പണ്ണിയാച്ചന പോയിച്ചില്ലേ അവളതാണ്. ഇതി പൂർവപക്ഷോ ഇതി ബ്രഹ്മ വിചാര്യ നിർണയതും അശക്യം വസ്തു തർഹി ശ്രുത്യാ വിധീയമാനം ഗുരുപഗമനം അദൃഷ്ടാർത്ഥം ഇതി ഭവിഷ്യ. ദൃഷ്ടം ഫലം നസംഭവതി. അത് എവളു മഹാനായിരുന്നാലും വിചാരം പണ മുടിയാതെ അപ്പരപ്പെട്ട സ്വരൂപം ബ്രഹ്മത്തിനുടേത്. ബ്രഹ്മണ സ്വരൂപം താദൃശം വർത്തത വിചാര്യ നിർണയതും മനുഷ്യേണ നൈവ ശക്യത. കിമർത്ഥം വിചാരേണ ഇതി
2: വിജ്ഞാനാർത്ഥം ഗുരു അഭിഗച്ഛേത് ഇത്യുക്തോ തത്ര അദൃഷ്ടഫലേന.
3: ആ അദൃഷ്ടം പ്രാപ്തമിതി ഗുരോഹ പ്രണാമേന കിഞ്ചിത് അദൃഷ്ടം ഭവതി. അന്ത അദൃഷ്ടം കൂടെ ഉണക്ക് തേവപ്പെടുന്നത് ഏതാവാനയോ ശാസ്ത്രാർത്ഥ സ്യാത്. വാക്യാർത്ഥ വിചാരസ്തു അതെല്ലാം ഉപയോഗം ഇരിക്കും ചൊല്ല മുടിയാതെ. അതിനാല് ഒന്നും പ്രയോജനമില്ല എന്നർത്ഥം വരും. അതരി ബ്രഹ്മ വിചാരാർഹം ഭവതി നവാന്ന് മുതൽ തീരുമാനമാണ്. ഏത് വിചാരാർഹം സ്യാ തർഹി തദ് വിചാരാർത്ഥം ഇത്യുക്തി തദ് വിചാരാർത്ഥമേവ ഗുരുമഭിഗച്ഛേത് ഇത്യർത്ഥോ ലഭ്യത. യദി വിചാരാർഹം നഭവതി തരി അദൃഷ്ടാർത്ഥം ഗുരുമഭിഗച്ഛേത്. ഗുരുമഭിഗച്ഛേത് ഇരിക്ക് ശ്രുതിയിൽ ഇരിക്ക് നമ്മൾ ഒത്തുക്കുറോ. ഗുരുമഭിഗച്ഛേത് ഇത്യസ്തി താവതി വെക്കലോ വിചാരാർത്ഥം ഇത് ശ്രുത്യാ നോക്തം.
2: പൂർവപക്ഷസ്തു
3: പശ്യതു പൂർവപക്ഷസ്തു കഥം ക്രിയത്.
2: ബ്രഹ്മ ന വിചാരയോഗ്യം ഭവതി തത്ര സന്ദേഹാഭാവാത്.
3: ആ അത് രണ്ട് കാരണങ്ങൾ. ഒന്ന് സന്ദേഹാഭാവാത്. ബ്രഹ്മണി സന്ദേഹ ഏവ നാസ്തി. సందేహం కథం ఇది
2: కథం సందేహం సందేహాభావ అయమాత్మా బ్రహ్మ ఇది శృతి అహమితి ప్రత్యయేన ప్రత్యక్ష సిద్ధమేవ ఆత్మానం బ్రహ్మ ఇత్యుపదిశతి.
3: అహమితి ప్రత్యయేన అత్ర అయమితి ప్రత్యయేన ఇరుకు ఏదో ఇరుకట్టు అహమితి నల్లా ఇరుకు పాఠం అహం ఇది ఏదు అయం ఆత్మా బ్రహ్మాను శృతి బ్రహ్మ ఎదురు కేకవే ఆండ అయం ఆత్మా బ్రహ్మాను ఇరుకు ఇంద ఆత్మా ఇంద ఆత్మా ఎంత ఆత్మా అహంను తెలియకూడియ ఒక ఆత్మా ఇరుకు అదిదాం బ్రహ్మం అవ్వదాం.
2: తతః కుతోత్ర సందేహ కళంక ప్రసంగః
3: కుతః అత్ర సందేహ కళంక అదెలా ఎదుకు సందేహమే వరవేండ ప్రత్యక్ష సిద్ధం ఇదం బ్రహ్మస్వరూపం అయమేవ ఆత్మ అహం అహం ఇది అను ప్రత్యక్షం ఎల్లోరుకం ఇరుకు ఇల్లయా అహం తెలియా అంత ఫీలింగే కిడయాదు వెరు ఇరుకుమా ఒక ప్రాణియే ఇల్ల అంత మాదిరి అదనాల తదేవ బ్రహ్మ ఇది శృతిర్ వదతి.
2: కించ విచారస్య ఫలం హి తద్ విషయ జ్ఞానం జ్ఞానం చ జ్ఞేయ పరిచ్ఛేదః వేదాంత విచార జన్యం జ్ఞానం బ్రహ్మ పరిచ్ఛినత్తి నవా యది పరిచ్ఛినత్తి తదా తస్య పరిచ్ఛేదాతీత తత్వ భంగ ప్రసంగః యది న పరిచ్ఛినత్తి బ్రహ్మ తదా యథావన్ న ప్రకాశేత.
3: ఇదని ఎన్న చెల పురాణం చూడరే ప్రథమతః మయా ఉక్తం ఖలు అంత విషయం వరదు ఇప్పుడు బ్రహ్మతే విచారికవే ముడియాదు అప్పర్పట్ట స్వరూపం అదకు ఇరుకు ఏనా విచారం ఎదుకాగ పండ్రదు విచారస్య ఫలం హి తద్ విషయ జ్ఞానం விசாரி விஷயசிய நிர்ணயாத்மக ஞானம் பவதி அதுல எப்படியெல்லாம் அந்த வஸ்து இருக்கோ அப்படியெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அது பூர்ணமாக தெரிஞ்சுக்க முடியும்னா சரி விசாரம் பண்ணலாம். ஞானம் சேய பரிச்சேதா ஞேய பரிச்சேதம் நம்ம ஞேய விஷயக அப்பிராமணிய அநாஸ்கந்தித நிர்ணய அதுக்கு பரிச்சேதம்னு பேர் இது கிரந்தங்கள்ல பிரதம பரிச்சேதம் தித்திய பரிச்சேதம் போட்டுறாங்க இல்லையா பரிச்சித்தியதே அனேன இது பரிச்சேதா தத் விஷயக நிர்ணய கிரியதே இத்தர்த்தா பிரத்யக்ஷ பரிச்சேத பிரத்யக்ஷ பிரமாணத்தை பத்தி எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது அந்த நிர்ணயத்தை சொல்லக்கூடிய இடம் அர்த்தம் சரி பரிச்சேதம் நம்ம நிர்ணய ஞானம் சேய விஷயக நிர்ணய இதுதான் ஞானம் ஞானம் சொல்றது. அப்புறம் வேதாந்த
2: வேதாந்த விசார ஜன்யம் ஞானம் பிரம்ம பரிச்சினத்தினவா
3: பிரம்மா பரிச்சினத்தினவா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நீ சொல்ற வேதாந்த விசாரம் இருக்கு அதனால உனக்கு வரக்கூடிய ஞானம் அந்த ஞானம் பிரம்மத்தை விஷயமாக்கி தானே வரணும் பிரம்ம விஷயகம் ஞானம் உற்பத்தின்னு சொல்லணும். பிரம்ம விஷயி கரோதி வானவா சமயக் விஷயி கரோதி வானவா ஏதோ ஒரு விதமா விஷயம் விஷயி கரோதி இதானிமே அஸ்தி ஏதோ ஒன்று பிரம்மஸ்வரூபம் அந்த மாதிரி இப்போ இருக்கு இல்லையா தெரியும் பரிபூர்ண ரூபேண பிரம்மஸ்வரூபம் விஷயி கரோதி வானவா ததை பரிச்சினத்தி வானவா இத்தே விஷயி கரோதி அர்த்தம் ஸ்தாபயது. விசாரத்தினால உனக்கு வரக்கூடிய ஜானம் விசாரஜன்யம் ஜானம் பிரம்ம பிரம்ம இது திதியா பிரம்மத்தை பரிச்சினத்தி விஷயீகரோதி நவா ஏவம் யாதிருஷ விசேஷண விசிஷ்டம் வர்த்ததே யாதிருஷ யாதிருஷ விசேஷண விசிஷ்டம் பிரம்ம தாதிருஷ தாதிருஷைர் விசேஷணை யதா புருதோ வித்யமானஹ கடஹ அயம் கடஹ இதி சம்யக் ஞாயதே கலு தத்வத் இதமித்தம் இதி பிரம்மத்தே காண்பிக்குமா விசாரத்தினால தெரிஞ்சுக்க முடியுமா அந்த விசாரம் அதுக்கு உபயோகப்படுமா கேள்வி. எதி பரிச்சினத்தி ஆமா ஆசிரம் பரிச்சினத்தி அவசியம் இது உச்சதே பிரம்மம் என்றது பரிச்சேதாதீதமான ஒரு தத்துவம் ஸ்ருதி சொல்றது எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகான் இருக்கு தைத்திரியத்திலே இருக்கு நிறைய நிறைய ஸ்ருதிகள் இருக்கு ஒரு ஸ்ருதி நான் வாயில வந்து சொன்னேன் அவ்வளவுதான் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே வாக்கு திரும்பி ஓடுறதுன்னு குடிக்க முடியாம மனசாசக மனசோட சேர்ந்து வாக்காலையும் மனசாலையும் ஒன்றும் பிடிக்க முடியல ததாவிதம் ஸ்வரூபம் தஸ்ய வர்த்ததே இது பிரம்ம விஷய ஸ்ருதிர் வததி எதோ எதிலிருந்து எதா இது பஞ்சமி எதா வாச்சக நிவர்த்தந்தே தத் போதயிதும் பிரவர்த்தாக வாச்சக போதயிதும் அசமர்த்தா சத்திய வாச்சக ஸ்ரீலிங்கம் நிவர்த்தந்தே மனசாசக இருக்கு அதனால என்ன தெரிகிறது பரிச்சேத அதீதம் அது வாக்கால சொல்ல முடியாது சொல்ல முடியும் தான் தானே ஒரு குரு ஏதாவது பண்ண முடியும் வாக்கால சொல்ல முடியாதுன்னு தெரியறது சரி பரிச்சேதாதீதம் தத்துவம் பரிச்சேத்தும் அசக்கியம் அதுக்கு மேல இருக்கிற தத்துவம் இது என்றது சொல்லக்கூடிய அந்த அது பாதிக்கும் விசாரேண சமயக் பவதா நிச்சயதும் சக்கியதே பிரம்மஸ்வரூபம் இது எது உச்சதே சரி பரிச்சேதாதீத தத்துவ பங்க பிரசங்க பரிச்சேதாதீதத்துவம் ஸ்ருத்யா உக்தம் தன்னஸ்ய
2: யதி ந பரிச்சினத்தி
3: பிரம்ம ததா யதா பரிச்சினத்தி பிரம்ம किं विचारेण जायमानं ज्ञानं ब्रह्म यदि न परिच्छिन्नति விசாரத்தினால வரக்கூடிய ஞானம் பிரம்மத்தை பரிச்சேதிக்காது சொன்னால்
2: ததா யதாவன் ந பிரகாசேத
3: யதாவன் ந பிரகாசதே தர்த்தா பிரம்ம யாதுஷ விசேஷண விசிஷ்டம் அஸ்தி ததா நைவ பிரகாசதே தெளிவா புரிஞ்சுக்கவே முடியாது அப்ப தெளிவா புரிஞ்சுக்கவே முடியாதுன்னா இதுக்கு விசாரம் பண்ணணும்
2: அயம் இதி ஹி பரிச்சின்னா கடாதிஹி அவகம்யதே
3: கடாதிஹி கதம் அவகம்யதே அயம் கடஹா இதுதான் கடம் அப்படி வெளியில படிச்சுன்னு தெரியறது இல்லையா அப்படி அதுதான் பரிச்சேதம் சொன்னா அந்த மாதிரி பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் முடியாதுன்னு சொல்லலாம்
2: ததஹ பிரம்ம விஷயம் ஞானம் அபி ந சம்பவதி
3: பிரம்ம விஷயம் ஞானம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல நைவ சக்கியதே தரி விசாரோ வியர்த்தஹ தரி அதிருஷ்டார்த்தமே குரு சகாசே கந்தவியம்
2: ததாபி பிரயோஜனம் ச ந கிஞ்சித் பஷ்யாமஹ
3: இது அத ஆயிடுது ததாபி அது ஒரு வாக்கிய சைலி வேற விதமா இருக்கு ததாபி பிரயோஜனம் சென்ற கிஞ்சித் பசியாமா இப்போ முடியாதுன்னு சொல்லியாச்சு அது மட்டும் இல்ல ததாபி ததாபி இத்தியசி அர்த்த கதம் உத்தா கதஞ்சித் பரிச்சேத்தும் சக்கியதே இது உச்சதே செய்தபி அதனால பிரயோஜனம் இல்ல பிரயோஜனம் சென்ற கிஞ்சித் பசியாமா பிரம்ம விஷயக நிச்சயாத்மக ஜானேன கிமபி பிரயோஜனம் ந பசியாமா முக்திஹி பிரயோஜனம் மோட்சம் தானே பிரயோஜனம் ஏன் இல்லைன்னு சொல்றேன் கேட்டா கண்டனம் பண்றார் ந முக்தி பிரயோஜனம் முக்தி தான் பிரயோஜனம் சொல்லணும் சொல்றதா இருந்தால் தது வக்தும் ந சக்யதே ந முக்தி பிரயோஜனம்
2: அநாதி சித்தஸ்ய சம்சாரஸ்ய துரபன்னவத்வாத்
3: அநாதிஹி அயம் சம்சாரஹ யஹ அநாதிஹி பாவ பதார்த்தஹ சஹ நிவர்த்ததே தார்க்கிகர் சொல்றார் அநாதிஹி பாவ பதார்த்தஹ நைவ நிவர்த்ததே இருக்கு அப்ப இந்த சம்சார பிரவாகமானது அநாதி தானே அது அப்படியே போயிடும் ததைவ அஸ்தங்கச்சதி இது ஆலோசித்துமே ந சக்யதே அநாதி சித்த சம்சாரஸ்ய துரபன்னவத்வா அது என்னார்த்தம் துரபன்னவம் அபன்னவோ நாம நிஷேத அபன்னுதின்னு ஒரு அலங்காரம் இருக்கு அலங்காரிக்கான அபன்னவா நாம நிஷேத நிஷேதான் அர்த்தம் துரபன்னவ துர்நிஷே அபன்னூயதே அபன்னவா கர்ம விற்பத்தி சொல்லணும் துரபன்னவா கேன அபன்னோதும் சக்கியா இத்துக்கே அபன்னோதும் அசக்கியான் அர்த்தம்
2: மோட்சார்த்தம்
3: ஏதஸ்மின் பக்ஷே ஸ்தித்வா மோக்ஷார்த்தம் இத்தி வக்தும் நிஷக்யதே ஏதோ கதஞ்சித் மோக்ஷா பிரயோஜனம் நபவத்தி இத்தேவ இதானி ததானி அது சொல்ற சமயத்துல இது யோசிச்சு சொல்லல இதானி கிம் உச்சதே ததபி ததோபி உபரி உச்சதே
2: இதானி
3: ஏவம் தரி மோக்ஷார்த்தம் குரும் அபிகச்சேத் இத்தியபி ந வக்தும் நிஷக்யதே குரோஹ சமீப கமனேன கிஞ்சித் புண்ணியம் பவேத் தேன கிஞ்சித் ஞானம் பவேத் தேன இகைவ கஷ்டித் உபயோகா சம்சாராந்தர்கத ஏவ கஷ்டன உபயோகா இது வக்தவியா வக்தவியஸ்தே வக்தவியா தாவதேவ சம்சாரம் தீர்த்துவா ஏவ கச்சதி அந்த மாதிரி பிரயோஜனம் கிடைக்கும் சொல்லவே முடியாதுன்னு அர்த்தம்
2: ஏவம் பிராப்தே ப்ரூமஹ
3: ஏவம் பிராப்தே தஸ்மாத் சாஸ்திரம் பிரம்ம விசாராத்மகம் சாஸ்திரம் ந ஆரம்பணீயம் இத்தேவம் பிராப்தே ப்ரூமஹ இது சித்தாந்தஸ்ய ஆரம்ப சர்வதா சமாரம்பணீயம் சாஸ்திரம்
2: பிரம்மண பிரம்மணஹ சந்திக்ததயா விஷயத்துவ சம்பவாத் தன் நிர்ணயசிய சப்ரயோஜனத்வாச்ச
3: ரெண்டு விஷயம் தான் சொல்லணும் இப்போ பிரம்மண சந்திக்ததையா விஷயத்துவம் சம்பவதி சந்தேக விசேஷியத்துவம் விஷயத்துவம் விஷயத்துவம் நம்ம சந்தேக விசேஷியத்துவம் எதுல சந்தேகம் வருதோ அது விஷய தரி பிரம்மணி சந்தேகோ நபவதி இது பகவதா உக்தம் கதம் கதம் உக்தம் அயமாத்மா பிரம்ம இது அகம் இது பிரதீயமான ஜீவ ஏவ பிரம்ம இது ஜாயதே தரி சந்தேகோ நபவதி இத்யுக்தம் ததா நாஸ்தி சந்தேகோ பவதி இது வக்ஷ்யதே ததா விஷயத்துவம் சம்பவதி ஏவம் பிரயோஜனம் ச பவதி சம்சார நிவர்த்தி ரூபம் பிரயோஜனம் பவத்யேவ
2: இது பூர்வபக்ஷன முக்தம் கிள அயம் ஆத்மா அஹம் பிரம்ம இத்யனேன பிரத்யக்ஷ பிரமாண சமிஜ்ஞாதும் சக்யதே இதி தர்ஹி விசாரேண இதம் ந பரிச்சினத்தி இதி உக்தம் தத் கதம் சம்பவச்சு
3: கிம்
2: இத்யுக்தே எதி பரிச்சினத்தி ததா தஸ்ய
3: ததேவ ததே ததே ததேவ பிரத்யக்ஷ பிரமாணேன யத் அவகந்தும் சக்யதே ததேவ பிரம்மா ததபேக்ஷையா பிரம்மா அன்யத் கிமபி நாஸ்தி இது காக்கோட்டி இதெல்லாம் நடுவில் சேர்க்கணும், அப்போதான் நமக்கு கரெக்டாக அது வரும். அது இல்லாமல் சொன்னேன், அதனால்தான் அது மத்திய கிம் யோஜனீயம் இத்தியுக்தே ததா நாஸ்தி போக ஸ்ருதிஸ்து பிரத்யக்ஷாத்ய அகோச்சரம் இத்தியுக்தே அகம் இது சாமானியதா மனசா அவகந்தும் அசக்கியம் கிஞ்சித் ஸ்வரூபம் பிரம்மா இது பிரதர்ஷயதி. அகம் இது யாவது அவகமியதே தாவன் மாத்திரம் ந ததபேட்சியா உத்கிருஷ்டம் லோகாதீதம் கிஞ்சித் வஸ்து பிரம்மா பிரம்மா இது ஸ்ருதி வாக்கியை அவகமியதே. தஸ்மாத் பிரத்யக்ஷாதி பிரமாணேன தத் பரிச்சேத்தும் நசக்கியதே, ததர்த்தம் ஸ்ருத்யர்த்த விசாரா கர்த்தவியா இது யதி உச்சதே ததானி ததுபரி கந்தவியம். இத்தியுக்தே பவதாய உக்தம் கலு இதானி லோகாதீதம் இது தரி விசாரேணாபி கிம், அத எத்கிமபி அவகந்தும் சக்கியதே தத் பிரத்யக்ஷேண யாவது அவகந்தும் சக்கியதே தாவதே தேன யத் பிரயோஜனம் பவதி தாவதேவ பிரயோஜனம். யத் கிஞ்சித் சம்சார அந்தர்கதம் பிரயோஜனம் அஸ்தி வா ஸ்வீக்ரியதாம். சம்சார நிவர்த்தி இப்படி அப்பேறப்பட்ட பிரயோஜனத்துக்கு ஒண்ணும் இங்க இது கிடையாது. ததா ஆனேதவே
2: அதீதத்வம் பிரம்மம் சுத்தம் தரிஹி யதி
3: பரிச்சினதி அதீதம் பிரம்மம்
2: அதீதம் பிரம்மம் தரிஹி தஸ்ய பங்கஹ ஜாயதி பரிச்சினதி யதி யதா தத் பரிச்சினதி தரிஹி தஸ்ய பங்கஹ ஜாயதி
3: கிம் சம்சார சம்சார அதீதத்வ அதீத பங்கஹ பங்கஹ பவதி அதேவ பரிச்சேதும் நசக்யதே இத்தேவ. ஏதோ சில ஏதோ ஒரு ரூபத்துல பிரத்யக்ஷத்தினால தெரியுது தாவதேவ பரிச்சேதும் நசக்யதே இத்யுக்தே பரிபூர்ண ரூபேண பரிச்சேதும் நசக்யதே இதி இதி கலு அர்த்தஹ பரிச்சேத்தும் நசக்கியதே இத்தியஸ்ய அர்த்தக பரிபூர்ண ரூபேண யாதிருஷம் பிரம்மஸ்வரூபம் தத் ததைவ பரிச்சேத்தும் நசக்கியதே கிஞ்சித் அவகந்தும் சக்கியதே பிரத்யக்ஷாதினா யாவது ஸ்வபாவதா அவகமியதே தாவதே வஸ்து தாவதே வஸ்து ததபேட்சையா ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரொம்ப யோசிச்ச ஒன்றும் கிடைக்க போதில்ல இத்தி அர்த்தா.
2: இது அயமாத்மா பிரம்ம இத்தியாதி ஸ்ருதி அமும் ஏவ அகங்கார பத்தம் சம்சாரினம் பிரம்ம இத்யபிதத்தே ததஏவ சந்தேகஹ.
3: இப்போ இதானிம் சித்தாந்தி வததி தயா கிமுக்தம் சந்தேக ஏவ ந பவதி பிரம்மணி சந்தேக ஏவ ந பவதி இத்யுக்தம் ததா ந சந்தேக பவதி. யது உதாஹிருதம் தயா வாக்கியம் அயம் ஆத்மா பிரம்ம இது ஸ்ருதி உதாஹிருதா கலு சா ஸ்ருதி கிங் கரோதி இது வததி
2: அமும்
3: அமுமேவ
2: ஸ்ருதி அயம் இதி பிரத்யேன பிரத்யக்ஷ சித்தம் ஆத்மா
3: ததேவ வததி தானி அமுமேவ அஹங்காராவபத்தம் அஹங்கார பத்தம் அஹங்காரோ நம அஹம் இது அனுபவ அதனால எவ்வளவு தெரியறதோ அதுதான் பிரம்மஸ்வரூபம்.
2: சம்சாரிணம் பிரம்ம
3: சம்சாரிணம் பிரம்ம இத்யபிதத்தே அஹம் இது பிரதீயமான பதார்த்தக சம்சாரி ஜீவ ததேவ பிரம்ம இது கிள வததி அமுமேவ அஹங்கார பத்தம் சம்சாரிணம் பிரம்ம இத்யபிதத்தே சம்சாரிணம் பிரம்ம வததி சம்சாரி ஏவ பிரம்ம இது கிள சா ஸ்ருதிர் வததி தாவதாயவ அஸ்மாகம் சந்தேகோ ஜாயதே. அப்படி எதுக்க முடியுமா? முடியலையே. தேனைவ சந்தேகோ பவதி இது ப்ரூமா, அதனாலேயே நமக்கு சந்தேகம் வரும். கதம் இது பசுது
2: நிரஸ்த சமஸ்தோப்ளவ கலங்க நிர நிரதிசய ஞானானந்த அதிசக்தி
3: ஆதி
2: ஞானானந்தாதி சக்தி மகிமா அதிசயவத்வம் ஹி பிரம்மத்வம்.
3: புனா புனா படுது
2: நிரஸ்த சமஸ்தோப்ளவ கலங்க
3: நிரஸ்த சமஸ்தோப்ளவ
2: நிரஸ்த சமஸ்தோப்ளவ கலங்க
3: நிரதிசய இல்ல இல்ல ஒரு பது நிரஸ்தோப நிரஸ்த சமஸ்தோப்ளவ கலங்க
2: நிரஸ்த சமஸ்தோப்ளவ கலங்க
3: ஒரு ஒரு விசேஷம் அது நிரஸ்தோப நிரஸ்த சமஸ்தோப்ளவ கலங்கத்வம்
2: நிரதிசய ஞானானந்தாதி சக்தி மகிமா அதிசயவத்வம்
3: உபயம் யோஜயித்வா ஏகா சமாச கிருதா நிரஸ்த சமஸ்தோப ப்ளவ கலங்க சங்க கலங்க நிரஸ்த சமஸ்த உபப்ளவ கலங்க யஸ்மாத் தத் நிரஸ்த சமஸ்தோப ப்ளவ கலங்கம் தோஷ நிர்தோஷம் இத்யர்த்த தாவதேவ நிர்தோஷம் ஏவம் நிரதிசய ஞானா ஞானானந்தாதி சக்தி மகிமாதிசயவத் நிரதிசய நிரதிசய யஹ மகிமா நிரதிசயோ நிரதிசயோ யஹ மகிமா மகிம சப்த புல்லிங்கே நிரதிசய ஜானானந்தாதி சக்தி மகிமா ஏதாதிருஷம் ஸ்வரூபம் கலு பிரம்மா பிரம்மா இத்யுச்சதே தரிஹி ததேவ உக்தம் நிரஸ்த சமஸ்தோபப்ளவ கலங்க நிரதிசய ஜானானந்தாதி சக்தி மகிமாதிசயவத்வம் ஹி பிரம்மத்வம் இதமேவ பிரம்மத்வம் இத்யுக்தே சகண்ட தர்ம கிம் நாம ஜீவத்வம் இது அக்ரே வக்ஷ்யதே.
2: அநாதி அஜ்ஞான வாசனா வஷ்டம்ப விஜிரம்பித விசித்திர கர்ம
3: ஃபலோ ஃபல
2: போகானுகுண
3: பகுசரீர பிரவேச நிர்கம
2: வியாபார
3: അനാദിയാണ് അജ്ഞാനം, അനാദിയാണ് അജ്ഞാനം, അനാദിയാണ് വാസന. ഇത് രണ്ടും വാസനയുടെ സംസ്കാരം, പൂർവാനുഭവത്തിനാല് വരക്കൂടിയ സംസ്കാരം വാസനയെന്ന് പേര്. അവഷ്ടംഭം സഹിതം നടത്തും, അതിനാല് തസ്യ അതിനുടേ എന്നെ ചൊല്ലത് ഇഫക്ട് എന്ന് ചൊല്ലതില്ലയാ, തസ്യ അതിനുടേ പ്രഭാവത്തിനാല്, അനാദ്യ അജ്ഞാനത്തിനുടേ അനാദി വാസനയുടെ പ്രഭാവത്തിനാല് വരക്കൂടി വിജൃംഭിതമാണ് വിചിത്ര കർമ്മഫലഭോഗാനുഗുണ വിചിത്രമായ കർമ്മഫലഭോഗങ്ങൾ ഭോഗാഹ ഭവന്തി തദനുഗുണ ബഹുശരീര പ്രവേശം. അത് അതൊക്കെ തകുന്ന മാതിരി പലവിധമായ ശരീരങ്ങൾ കിടക്കരുത് പോകരുത്. പ്രവേശ നിർഗമ പ്രവേശ ജനനം നിർഗമ മരണം ഇപ്പേർപ്പെട്ട അനേകം അനേക വിധമായ വ്യാപാരങ്ങൾ, പരവശത്വം പരാധീനത്വം താദൃശ വ്യാപാര പരാധീന വയം തേന നിസ്സീമ താപ അതീവ ദുഃഖം തത് സഹിഷ്ണുത്വം. സഹിഷ്ണുത്വം സഹിച്ചിണ്ടാ പോയിട്ടിരിക്കണം, സഹിക്കാൻ മുടിയില്ല എന്നാ ഇത് സഹിക്കാൻ മുടിയില്ല എന്നാ മോക്ഷമാ വരും. ഇത് സഹിക്കാൻ മുടിയാതെ ഇന്ന് ഇനിമേ ഇന്ന് സംസാരത്തെ എന്നാലും സഹിക്കാൻ മുടിയാതെ വന്നിരുത്തുന്ന മോക്ഷമാ പോയിരുത്തുന്ന പോറ് പർവാലിയ ഇത് ഇപ്പിടിയെ പോട്ടുമേ സംസാരി നർത്ഥം തരി തത് സഹിഷ്ണുത്വം ജീവത്വം ഏവഞ്ചക്കിൻ ജാതം അനേന വ്യാഖ്യാനേന ബ്രഹ്മ ജീവയോർ അത്യന്തം വൈലക്ഷണ്യം വർത്തതെ. തരി ബ്രഹ്മൈവ ജീവ ഇത് കഥം ഝടിതി അവഗന്തും ശക്യത്തെ കഥനമാത്രേ സമ്യക് ഇതി സർവം സമാപ്തം വാ എന്ന് ഭവതി.
4: ഓം നമഃ ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം.org റേഡിയോ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.